அமிர்தசோதனாயை நமோத்து நாராயண வல்லபாயை நமோத்து ஹேமம்புஜ பீடிகாயை நமோத்து மண்டல நாயிகாயை நமோஸ்து தேவாதிதயாபராயை நமோஸ்து சங்காயுத வல்லபாயை நமோஸ்து தேவியை பிருகுநந்தனாயை நமோஸ்து விஷ்ணோரச சம்ஸ்திதாயை நமோஸ்து லட்சுமி கமலாலயாயை நமோஸ்து தாமோதர வல்லபாயை நமோஸ்து கந்தை கமலட்சணாயை நமோஸ்து பூத்தியை புவன பிரசூத்தியை நமோஸ்து தேவாதிபிரச்சிதாயை நமோஸ்து நந்தா.